கோவிந்தா கோபால உதய விகாரி, கோவிந்தா கோபால பிரபு கிரிதாரி, கோவிந்தா கோபால.